0: ராத்திரி நொமியன ஹட
1: ஆத்திரங்கில் ஜோதி
0: இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
2: ரீதா வாய் பீட் இக்கிட்ட மிக்ஸ் வெட்டர்